சுபிலுக்கு உருசி குலுகுல அவர் சுக்ச்சு ஃபர்ஸ்ட் டைம் த நியூட்ரிஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் ப்ரொடக்ட்ஸ் இஸ் மலேசி நோ ஆக மாத்தா பிலுக்கு வியேசி சிகுரா பைஜான் ஃபர்ஸ்ட் டைம் சிகம் நிக்கன் அஸ் மா த நியூட்ரிஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் த அப்ளனை ப்ரொடக்ட்ஸ் க பியூட்டி கிரீம் நே கிசம் க ஃபார்முலி கிரீம் நே கதே முச்ச குட் கிரீம் நிக்கன் சி تا ته په لبزونو کې غم څنګه بیانوي سړی تا پسې خفنه مړه تا پسې خمري سړی تا ته په لبزونو کې غم څنګه بیانوي سړی تا پسې خفنه مړه تا پسې خمري سړی او تا د نوم الزام یاره هم باسې فخر وي تا د نوم الزام یاره هم باسې فخر وي تا پسې د خوف سلا د زهرو ګلې خوري سړی تادنو ملزام یا رحم با صفه هروی تاپسی تو خوب سلا د زخر ګلې خوري سړی